0: அப்பே வைனாயே பாடே சொல்ட்டி வாஸ்கு டிவி போக்கிற இண்டியோ நீக்கே அத்தார்மா சாவ்தோ
1: கட்டை பரி லைலை வாஸ்கு டிவி போக்னோனி பிட்டி ஆப்னே டிவி பிக்கியோ அனி பனவுன ஜனல் லாகே கொண்டி பனவுனி புக்கா உலாட்ட வைனா
0: त्यति कुरामा पनि चिन्ता गर्नु पर्छ त सदरमुकाम चरीकोट बाटो चरी घ्याङ जाने बाटोमा रहेको हाम्रै चौधरी इलेक्ट्रोनिक्समा लैजाऊ न।